அதி ஃபகீரு வைதான கமபிரும் தியபா மீஹுங்கே தரின் நுமராஜ் ஏ குதின் நஷாய் அதி தியபா மீஹுன்ன ரிசுகு தெவ்வனி திமன் ரஸ்கலாங்கே ஹம கஷவரும் ஏ தரின் மெரும் எய் பொடுவெகிம்வா ஃபாஃபை கம்காவே.

0: ங்கானுளேஷ் ஹம கஷவரும் திபாயக பிங்கனு ஃபூ வட்டை நுலவேனதே அதி இஸ்கொழுகே திகுகமு ஃபர்பதக ஹமயக திபாயக நுஃபோரானே
1: குல்லு தாலிக கான சையிஉஹு இந்த ரப்பிக மக்ரூஹா
0: எ எம்மெஹா கந்தவுகே தெரிங் நுபா கந்த கலேகே ஃபானுகே வெரி ரஸ்கலாங்கே ஹதரத்துகா நுருசவா கந்தக்கம் காவியே.